மங்களம் தயாமுத தரங்கிணியா கரணங்கை நிவசீதலை அபாங்கை சிஞ்சரே விஸ்வம் வேகரே காய மங்களம் ஸ்ரணூஷாம்பர வேதீராம் சுஷமாவஹ மூர்த்தயே சர்வார்த்தி சமநாயாஸ்து.